சூரேகா பிஞ்சல்ல சமசி பாராம் ஆயத் நம்பர் 32. சூரேகா பிஞ்சல்ல சமசி பாராம் ஆயத்தீஸ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ மௌலானா.